நீங்கள் டி கோவிட் நைன்டீன் டேப்லெட் பல்ச்சுழலிங் அனுப்புறோம். நீங்கள் வளவழிஞ்சு மண்டலான நெல்லிகள் கோவிட் புறோம். புதுமன் நீடு மீமி கோவிட் வண்டோ கரணங்கி வளைஞ்சுனி அனுப்புறோம். மாபஜோல் டேப்லெட் வண்டோ மஞ்சினிடும் ஆல்குமன் இவங்குமண்ட எங்களை காண்கன் புல்க மீமி வண்ட எங்கப்பால் பீன் மீமி ஜேலஞ்சு இனிடு புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னுடைய கோவிட் நீடு நீடு எங்கள் பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழி குஜு காண்கன் மீமி ஜரு ஏண்டனே புல்காவோட மீமி எங்கள் தென்னங்கரோட மண்ட இவங்க நினைடு டேப்லெட் டேப்லெட் நினைடு மண் காங்கு நல்குல மண் படல் ஊழிஞ்சுங்க நல்கு மண் பஜிடு உறாங்க புது நினைடு கரணங்க ஒழங்கடு கோவிட் நீடு எங்கள் லனஞ்சு பிடிவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நினைடு நல்கு புது மண் எனக்கு கிளினிக் கடு செல ஞகு மண்ணே செலங்கொரு நீடு ஒன்றோ மங்கள் சுலோ மீடு டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்கள் கோவப்பட்டு எங்கள் மங்கள் ஞாபகம் செரிஜிச்சா புது மண் மடலிங் படலும் நிம்மன் அனே வாங்கி இப்போ மீனடு கடு 1800020080 மீனடு ஒன்று பீன் ஒன்று மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுப்புறோம் டேப்லெட் வாழை பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உழு உழு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்க வாழை இனிடின்னு கோவிட் 19